ஜாகி ஜி ஏதாவது வசிக்க வைதா சூப்பர் அசை பூங்க பக்காலுக்கு வை ஜபர்தஸ்தா குணவாயுமா அவர் அகபராசர் ஏதாவது வாயை செய்தா ப்ரோக்ராம் மனன் ஜி கம்தே ஏதாவது கால்ஸ் டிர்ஜே தாக்கல மஜை கச்சி ஓகே இன்டர்வியூ அவுதா சோம்பியா ஜி கம்தே நோ மான கஃப கஃப இனோ கஃப கீ கை வரா.